தகிலொடு குழலெடு தண்டெடு தடையெடு திருவுடல் அழகொடு திருவுடல் அழகொடு படையணி.